0: மியூசிக் சேனல்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக என் எஸ் சிதம்பரம் இயற்றியுள்ள வர்ணம் சுத்த தன்யாசி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரவண பவா, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது, பசுபதி பிரியா ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: நேயர்கள், இதுவரை லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமி அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: எம் கிருஷ்ணமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில். சங்கீத ஞானமோ தன்யாசி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்

தன்யாசி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் அடுத்து பக்கல நிலப்படி தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கரகர பிரியா நுஸ்ரச்சாபு தாளம்

எம் கிருஷ்ணமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நானே உன்னை நம்பினே, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஏற்றியது, ராகம் ஹம்சானந்தி, ஆதிதாளம்

ஹம்சானந்தி ராகத்தில் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பாடல் இடம்பெற்றது. நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி ஸ்ரீனிவாசன் பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதிதாளம்.

0: இதுவரை எம் கிருஷ்ணமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டோம். குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டாக்டர் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் நாகையார் முரளிதரன் அவர்கள் வயலின், திருச்சியார் தாய்மானவன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை டாக்டர் என் ரமணி. ஹீ இஸ் அகாம்பனிட் பை Nagai Shriyar Muralidharan on the violin and Tiruchi Shriyar Thaimanavan on the mridangam. Nigashil mudalil Shri Ragukula Tyagarajar Kirtanai Hamsadwani Ragam Aditalam. The program begins with Shri Ragukula, composed by Saint Tyagaraja in rag Hamsadwani, set to Aditalam.

இனி இதி சமய புரோவ. பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம். நாடக பிரியா ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு இதி சமய புரோவ. பட்னம் சுப்பிரமணிய ஐயர்ஸ் காம்போசிஷன் இன் ராக் நாடக பிரியா செட் டு ரூபகதாள்.

இனி சரவணபவ குகனே பாபநாசம் சிவன் பாடல் மதிமாவதி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு சரவணபவ குகனே கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன் இன் ராக் மத்தியமாவதி செட் டு ஆதிதாள்.

வாத்தியங்கள் நாகையார் முரளிதரன் அவர்கள் வயலின், திருச்சியார் தாயுமானவன் அவர்கள் மிருதங்கம். This is Ragam 24/7 DTH, Anytime Indian Music. You are listening to a flute recital by Dr. N. Ramani. He is accompanied by Nagashriyar Muralidharan on the violin and Tiruchi Shriyar Thayumanavan on the mridangam. Ini Nidhi Chala, Tyagarajar Kirtanai, Kalyani Ragam, Misra Chaputalam. Listen now to Nidhi Chala, composed by Saint Tyagaraja, in Rag Kalyani, set to Misra Chaputalam.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் என். ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை நிகழ்ச்சியில் பக்கவாதம்.

டாக்டர் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை. பக்கவாதியங்கள் நாகையார் முரளிதரன் அவர்கள் வயலின், திருச்சியார் தாய்மானவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை டாக்டர் என் ரமணி. ஹி வாஸ் அகாம்பனிட் பை நாகை ஸ்ரீயார் முரளிதரன் ஆன் த வயலின் அண்ட் திருச்சி ஸ்ரீயார் தாய்மானவன் ஆன் த மிருதங்கம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian Music.